அப்படிப்பட்ட நிலையில்தான் நாம் இன்று திருமந்திரத்தை பல்வேறு நிலைகளிலே 11 நாட்களாக தொடர்ந்து சிந்திக்க இருக்கின்றோம். இதிலே பாயிரம் என்று ஒரு பகுதி உண்டு. பாயிரத்திற்கு பிறகு 9 தந்திரங்கள், இதைத்தான் நம்முடைய 9 நவ ஆகமங்கள் அல்லது 9 ஆகமங்கள் என்று குறிப்பிடுவோம். இந்த 9 ஆகமங்களும் என்ன என்ன சொல்லுகின்றன என்று ஒரு குறிப்பாக பார்க்க வேண்டும். ஏனென்ற திருமந்திரத்தில் உள்ள கருத்துக்களை எல்லாம் நாம் முழுமையாக சிந்திப்பதற்கு நமக்கு இந்த ஒரு பிறவி நிச்சயம் போதாது. அதனால் நாம் சிந்திக்கக்கூடிய அளவிற்குத்தான் நமக்கு இந்த பிறவி இருக்கும். இருந்தாலும் இந்த பிறவிலேயே சிந்தித்து அதனுடைய அனுபவத்தை முழுமையாக பெற வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் இந்த பதிவுகள் எல்லாம் இங்கு நடைபெறுகின்றது. இருந்தாலும் இந்த முதல் தந்திரம் என்று சொன்ன தந்திரம் என்று சொன்னால் உபாயம் என்று ஒரு பொருள். உபாயம் என்றால் வழி. அப்பொழுது முதல் தந்திரத்தில் நமக்கு என்ன சொல்லுகிறது என்று நாம் பார்க்கும் பொழுது, ஞானம் பெறுவதற்கு அந்த அறத்தை நாம் சிந்திக்க வேண்டும், அந்த அறவழியில் நிற்க வேண்டும். தர்ம சிந்தனை தேவை, அருள் உள்ளம் தேவை. அப்ப ஞானம் என்று சொன்னால் இறைவனை அடைவதற்கு நேர் வாயில் ஞானம்தான். ஞானத்தின் வழியாகத்தான் இறைவனை அடைய முடியும். அதை தவிர வேறு எந்த வழி குறுக்கு வழியால் இறைவனை அடைய முடியாது. அப்ப ஞானம் பெறுவதற்கு அறம் தேவை. அந்த அறத்தை உணர்த்துவதற்காகத்தான் படிநிலையில் முதல் தந்திரம் பேசுகிறது. இந்த திருமந்திரத்திலே ஒரு சிறப்பு, இதிலே யார் யார் எந்தெந்த நோக்கத்தோடு எந்தெந்த அனுபவத்தோடு இதை பார்க்கிறார்களோ அந்தந்த அனுபவத்திற்கு ஏற்ப இதிலே விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். பொதுவாக சொல்ல வேண்டுமானால் இது ஆரம்ப நிலையிலிருந்து முடிநிலை வரைக்கும் இருக்கக்கூடிய ஆன்மீகத்தில் பக்குவப்பட்ட நிலைகளில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் வழிகாட்டக்கூடிய நூல் இது ஒன்று. எல்கேஜி என்று சொல்லக்கூடிய ஆரம்ப கல்வி முதல் பிஹெச்டி என்று சொல்லக்கூடிய முடிநிலை வரைக்கும் இருக்கக்கூடிய அத்துணை சிலபஸ், அத்துணை பாடப்பகுதிகளும் அவரவர்களுடைய பக்குவத்திற்கு ஏற்ப இதிலே பதிவாகியிருக்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2ஆம் தந்திரம் என்று சொல்லுவோம். இந்த 2ஆம் தந்திரம் என்பது புராணங்களின் வழியாக சிவபெருமானுடைய வெற்றி செயல்கள், அதாவது வீரச் செயல்கள், அவருடைய பராக்கிரமங்களை பற்றி எல்லாம் குறிப்பிடக்கூடிய பகுதி அதில் அடங்கியிருக்கு. அடுத்தபடியாக 3ஆம் தந்திரம், இதிலே இறைவனை அடைவதற்கு உள்ள யோக ரகசியங்கள் அடங்கியிருக்கும். இப்ப இறைவனை அடைவதற்கு 4 வகையான மார்க்கங்கள் உண்டு. இந்த 4 வகையான மார்க்கங்களிலே சரியை மார்க்கம், கிரியை மார்க்கம், யோக மார்க்கம், ஞான மார்க்கம் என்று 4 வகையான வழிகள் உண்டு. அவற்றிலே 3ஆம் தந்திரத்தில் யோக சாதனை வழியாக செல்வதற்கு உள்ள வழியை காட்டுகிறது. இந்த 12 யோகங்கள் அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கும். அப்ப யோகியாக மாறுவதற்கு யோகியாக இறைவனை உள்ளத்தில் வைத்து பூஜை செய்து அதன் வழியாக யோக ரகசியங்களை எல்லாம் அனுபவித்து யோகத்தின் வழியாக இறைவன் அடையக்கூடிய ஒரு ரகசியங்கள் அடங்கிய பகுதி 3ஆம் தந்திரம். அடுத்தபடியாக 4ஆம் தந்திரத்தில் தான் மந்திரங்களும் யந்திரங்களும் அடங்கி இருக்கின்றன. யந்திர வழிபாட்டு முறை, இதில் நிறைய சக்கரங்கள் உண்டு. திருவம்பல சக்கரம், ஏரொளி சக்கரம், நவாக்கிரி சக்கரம், இப்படி நிறைய சக்கரங்கள் உண்டு. அந்த சக்கரங்களை எல்லாம் வழிபாட்டு முறைகள், வழிபட செய்யக்கூடிய முறைகள், கிரியைகள் எல்லாம் இதில் அடங்கியிருக்கும். இது 4ஆம் தந்திரத்தில் உண்டு. அதனால தான் நான் சொன்னேன், மந்திரங்களையும் யந்திரங்களையும் வைத்து பூஜை செய்து வழிகாட்டக்கூடிய நூல் தமிழில் உண்டு என்று சொன்னால் அது திருமந்திரம் என்று சொல்லக்கூடிய ஒரு நூலில் மட்டும்தான் உண்டு. அதன் பிறகு சைவத்தில் பிரிவு, சைவத்திலே இறைவனை அடையக்கூடிய வழிகள், 4 வழிகள் இருக்கின்றன. அதைத்தான் நாம் சொல்லுகின்ற பொழுது தாச மார்க்கம் சொல்றது. அப்புறம் சத்புத்திர மார்க்கம், சகமார்க்கம், சன்மார்க்கம் என்று 4 வகையான மார்க்கங்கள், இறைவனை அடையக்கூடிய மார்க்கங்கள் அதை மையப்படுத்தி

0: பேசக்கூடிய பகுதி ஐந்தாம் தந்திரத்திலே உண்டு. அப்புறமா ஆறாம் தந்திரத்திலே சிவமே குருவாக வந்து அருள் செய்வார். நமக்கு சிவமே குரு, குருவே சிவம். ஆனால்தான் சிவஞான போதத்திலே எட்டாவது நூற்பாவிலே குறிப்பிடுவார், ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு அந்நியம் இன்மையின் அரண் கடல் செழுமை என்பது மெய்கண்டாருடைய சிவஞான போதத்தில் உள்ள எட்டாவது நூற்பா. இந்த எட்டாவது நூற்பாவினுடைய விளக்கம்தான் திருவாசகம் என்ற ஒரு ஞான நூல். இதை மையப்படுத்தி இதில் தான் அந்த நுட்பம் இருக்கிறது. அப்போ சிவமே குருவாக வருவார், நம்முடைய சகல வகையான ஆன்மாக்களுக்கு இறைவன் மானிட வடிவ சட்டையை தாங்கிக் கொண்டு பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு தீட்சை கொடுத்து அருள் கொடுப்பான் என்பதுதான் இறைவனை குருவாக வந்து ஆட்கொள்ளும் நிலை. இந்த இதை இப்பகுதியை நிறைவாக சொல்லக்கூடிய பகுதி ஆறாவது தந்திரத்தில் இருக்கிறது. அப்பொழுது ஏழாம் தந்திரம், அதிலே சிவபூஜை குரு பூஜை செய்ய வேண்டிய அவசியம், ஆத்மார்த்த பூஜை என்று சொல்லக்கூடிய சிவபூஜை, குருமார்களை பூஜிக்க வேண்டியதனுடைய அவசியம், இதனுடைய நுட்பங்களும் இதனுடைய பெருமைகளும் அதிலே ஏழாவது தந்திரத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. எட்டாவது தந்திரத்திலே இந்த உடலில் ஐந்து வகையான உடல்கள் உண்டு, அதாவது காரண தேகம், கஞ்சுக தேகம், குணதேகம், சூக்கம தேகம், ஸ்தூல தேகம், இப்படி அஞ்சு வகையான தேகங்கள் உண்டு. தேகம்னா உடம்பு, இது காரண உடம்பு, கஞ்சுக உடம்பு, குண உடம்பு, சூக்கம உடம்பு, ஸ்தூல உடம்பு என்று சொல்லுவோம். இதை நம்ம வடமொழியிலே அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் என்று குறிப்பிடுவார்கள். கோஷம் என்று சொன்னால் உரை என்று அர்த்தம். ஒரு உரைக்குள் ஒரு உரை இருப்பது போல நம்மளுடைய உடம்பிலே ஐந்து வகையான உடம்புகள் உண்டு. இதை பற்றி அதிகமாக விளக்கக்கூடிய பகுதி எட்டாம் தந்திரம். அது மட்டுமல்லாமல் ஐந்தவத்தை சைவ சித்தாந்தத்திலே மிகவும் சிறப்பாக பேசக்கூடிய பகுதி ஐந்தவத்தை. இந்த ஐந்தவத்தை இலக்கணம் என்றே சொல்லுவார்கள். இந்த ஐந்தவத்தினுடைய ஆழத்தையும் நுட்பத்தையும் அதிகமாக பேசக்கூடிய பகுதி இந்த எட்டாம் தந்திரத்திலே இருக்கிறது. பிறகு ஒன்பதாம் தந்திரம். இந்த ஒன்பதாம் தந்திரத்திலே திருக்கூத்து, இறைவன் நடனமாடுகின்ற கூத்து வகைகள், அஞ்சு வகையான கூத்துக்களை அவர் குறிப்பிடுவார். அதன் பிறகு பஞ்சாட்சரம் என்று சொல்லக்கூடிய திருவைந்தெழுத்து, ஸ்தூல ஐந்தெழுத்து, சூக்கும் ஐந்தெழுத்து, அதிசூக்கும் ஐந்தெழுத்து, இந்த ஐந்தெழுத்தினுடைய வகைகள் திருக்கூத்தினுடைய நடராஜ பெருமானுடைய வடிவங்களினுடைய சிறப்புகள், இவற்றையெல்லாம் குறிப்பிடக்கூடிய பகுதி. நிறைய வகை இறைவனோடு அடையக்கூடிய அந்த முத்தி நிலையை பற்றி பேசக்கூடிய பகுதி இந்த ஒன்பதாம் தந்திரம். அதில் மௌன சமாதி என்று சொல்வார்கள், அந்த சமாதி நிலை வரைக்கும் அது கொண்டு செல்லும். இப்படி ஒன்பது தந்திரங்களையும் சிறப்பாக பேசக்கூடிய நூல் நமக்கு திருமந்திரம்.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு திரு நமிநந்தி அடிகள் நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: இன்ன பரிசு திருப்பணிகள் பலவும் செய்தே ஏழுலகம் மண்ணும் பெருமை திருவாரூர் மன்னர் அடியார் வழி நிற்பார் அன்னம் திருவிளையாட்டாடினாலும் நன்மை பெருக நமிநந்தி அடிகள் தொழுதார் நாம் நமிநந்தி அடிகள் இப்படியெல்லாம் வணங்கி நமக்கெல்லாம் அருள் செய்தாராம். தேவ பெருமான் எழுச்சி திருப்பொருணால் எழுந்தருள யாவர் என்ன என்னாது உடன் சேவித்து எல்லா குலத்தில் உள்ளோரும் மேவ அன்பர் தாமுடன் சேவித்தணிந்து விண்ணவரதம் காவலாளர் ஓலக்கம் அங்கே கண்டு களிப்புற்றார் பார்த்தீங்களா. அங்கே பக்கத்தில் திருமணலின்னு இருக்குது, அங்கே போய் பெருமான் எழுந்தருளுகின்ற பொழுது எல்லா குலத்தவரும் வந்தாங்க. எல்லா குலத்தவரும் சாதாரண அவங்க அந்த மரபிலையும் ஏன் அவங்க இருக்காங்க திருநாளை போவார் அந்த பற்றுடையும் இருக்காங்க அவங்களாம் ஆணும் பெண்ணுமா வந்து அதை வணங்கியிருக்கிறாங்க. எல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் மேலப்பட்டதுனால அதெல்லாம் தீட்டே கிடையாது என்று சொல்லிட்டு ரொம்ப அருமையாக வருவாராம் பார்த்தீங்களா. அதனால் இவங்க தான் வந்து ஏதோ புரட்சி புரட்சிங்கிற இல்லைங்களா, நம்ம அடியவர்களே அந்த மாதிரிலாம் புரட்சியாக இருந்திருக்கிறாங்க. இப்படி இருக்க அங்கே கண்டு களிப்புற்றார் பொழுது வைக சேவித்து புனிதர் மீண்டும் கோயில் புக தொழுது தம்மூர் மருங்கணிந்து தூய மனையுள் புகுதாரே இருதும் இருசேர் இருவுபுறம் கடையில் துயிலை இல்லத்து முழுதும் தர்மம் பொறிமனையார் வந்துட்புகுத முடிகின்றார். பாருங்க இது இங்கே செய்துட்டாரு. ஆனால் வீட்டுக்கு எல்லாம் போகும்போது என்ன இருந்தாலும் எல்லா பேரோடும் மோதிட்டு போகிறோம், சரி நம்ம வீட்டுக்கு உள்ளே போவேனா காலையில் குளிச்சுட்டே உள்ளே போய் பூஜை பண்ணுவோம் என்று சொல்லிட்டு வெளியே தென்னையில் போய் படுத்தாராம். யார் இவர்? வித்து செய்யும் கடன்முறையால் அங்கிதனை வேட்டமது செய்து பள்ளி கொள்வீர்க்கு தங்கள் பெருமான் திருமணலை கழித்து சேவித்துடன் எங்கும் எல்லாரும் போத இழிவு தொடக்கிட்டனே என்று. ஆமாம், நீங்கள் ஏன் வெளியில் படுத்துறீங்க? பெருமான் எப்பொழுது வருவீங்க? இந்த நேரம் வந்தாலும் வந்து வணங்குவீங்க, வணங்கிட்டு உறங்குவீங்க, மறுநாள் காலையில் வணங்கிட்டு. இல்லை, நான் அந்த திருவிழாவுக்கு போனேன், அதில் மற்ற ஜாதியாரும் வந்திருந்தாங்க, அந்த ஜாதியார் வந்திருந்ததுனால அவங்கெல்லாம் மேலப்பட்டதுனால அது இன்றைக்கி மட்டும் பூஜையை காலையில் வச்சுக்கலாம், குளிச்சுட்டுன்னு வச்சுருக்கிறேன் என்று சொன்னாராம். மனைவி வார்த்தை சொன்னோடனே, ஆய பொழுது தம்பெருமான் அருளாலேயோ மேனியினில் ஏயும் அசுவின் அயர்வாலோ அறியோம் இறையும் தாழாதே மேய உறக்கம் வந்தனை அப்படி சொன்ன உடனே, சரி அவ படுத்துங்க, இருங்க நான் உன்னை கூட்டிவிடுறேன், அங்கே கூட்டிகிட்டு வேறு வேணும் இன்னொரு துணியை நல்லா விரிச்சு போட்டு மேல படுங்கன்னு சொல்லி படுக்க வைக்கிறான் மனைவியார். சரிங்களா? அதுதான் வாழ்க்கை துணைநலம்னு சொல்கிறோம் பாருங்கள். மனையாளுங்கிற சொல்லலாம் விட இந்த வாழ்க்கை துணைநலம்ங்கிறது தான் ரொம்ப அருமையான சொல். மனைவியார் யார் அப்படின்னா அந்த ஆடவரோடு கூடிய வாழ்க்கைக்கு துணையாக வருவர், அதான் வாழ்க்கை துணலம். துணை அது எதற்கு துணையாக இருப்பார்? நன்மைக்கு துணையாக இருப்பார். நீ இவர் செய்கிற நன்மைக்கெல்லாம் துணையாக இருப்பார். இதுக்கேன்னு ஒரு கால் தீமையாக இருந்தால் அது வேண்டாங்க, மன்னிச்சிங்க, வேண்டாங்கன்னு தடுத்துருவாங்க. அவங்க தான் வாழ்க்கை துணைநலம். பெண் ஜாதின்னு சொல்கிறது இவரை மடத்தனம் இல்லை. ஏன் பெண் ஜாதினா சீக்கிரட்டு பெண்ணினம்னு அர்த்தம். ஒருவருக்கு உரியதாக இருக்கிற அந்த மனைவிங்கிற பொருளுக்கு வரவே இல்லை. பெண் ஜாதிங்கிறதெல்லாம் ரொம்ப குப்பை சொல். மனையாள் வாழ்க்கை துணைநலம், வாழ்க்கை துணைநலம் தான் ரொம்ப அருமையான சொல். அது எங்கேயுமே எங்கேயும் பயின்று வருது. சிவசிவ. எனவே இந்த பாட்டியா 24 அதனால் போனோன்னு இப்போ எல்லாரும் தொலைந்து போன தீர்த்தாச்சு, நான் உள்ள வரலன்னு சொன்ன உடனே சரின்னு ஒத்துக்கொண்டு என்ன செய்தாராம், ஆதலாலே குளித்து அடுத்த தூய்மை செய்தே அகம்பூந்து வேதநாதர் பூசணையை தொடங்குவேன். அதனால் நான் காலையில் அது வரைக்கும் முன்னால் திண்ணலை படுத்துக்கிறேன், காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு பூஜை அப்புறம் பூஜை பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம எல்லாம் இருக்கலாம் வீட்டுக்குள்ளே அப்படின்னு சொன்னாராம். சொன்ன உடனே காதல் மனையா தாம் அவை கொணரும் அதற்கு கடிதணிந்தார் உடனே, சரி அவருக்கு ஏதேனும் ஒரு விரிச்சுக்கிற துண்டு துண்டு இப்படி தலையணை வச்சுக்கிறதுக்கு என்னென்ன அந்த காலத்தில் தலையணையே என்ன வச்சுருப்பான்னு கேட்டால் இந்த மரத்தில் அதுக்கு என்னன்னு பெரியா மனைப்பலகைன்னு பேரா வேறு எதுவும் சொல்லுவாங்க, இந்த பிரம்ம ஒரு இது இறக்கணும்னு வச்சுட்டு இந்த அளவு தான் உயரமாக இருக்கும், அதை எடுத்து வச்சுப்படுத்துவாங்க. அதெல்லாம் அந்த காலத்தில். ஆனால் ஒன்று, தலையணை இல்லாமல் படுக்கக்கூடாது, அது தெரியுமில்ல. இந்த நம்ம ஏன்னா உடல் உறுப்புகளுக்கெல்லாம் இந்த உள்ள ரத்தம் இப்படிலாம் சரியாக வர மற்ற இதெல்லாம் அது நல்ல உடம்பு நல்லமாக இருக்குன்னு சொன்னால் இந்த தலை மட்டும் அப்படியே தூக்கி, ஏன்னா அதுதான் பெருமான் தலையை மேலே வச்சார், அப்புறம் எல்லா அந்த கைகால் மற்ற உறுப்புகளெலாம் வச்சார். அதில் படுக்கும் பொழுதும் கூட ஏனைய உறுப்புகளை விட இது கொஞ்சம் உயரத்தில் இருந்தால் நல்லது. ஆனால் பெருமானை வணங்கும் போது மட்டும் தலை வணங்கணும். தலையே நீ வணங்காய் தலை மாலை என்னெல்லாம் சொன்னார்களே, அதனால் சொன்னார். இந்த தலையை வணங்கணுங்கிறத திருக்குறளையும் இருக்குது. என்ன குறள்? கோளில் பொறியியல் குணவிளைவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. ஆகவே தலையார கும்பிட்டு இது இருக்குங்கிறத நம்முடைய திருவள்ளுவர் கொண்டு சொல்லியிருக்கார். சரி பாருங்க, ஏன்னா சொன்ன உடனே வெறும் வெளியில் வந்து தங்குவதற்கு இதெல்லாம் வசதியெல்லாம் பண்ணி அந்த அம்மா கொடுத்தாங்களாம். ஆய பொழுது நம் பெருமான் அருளாலேயோ மேனியினில் ஏயி மசின் அயர்வாலோ அறியோம் இறையும் தாழாதே மேய உறக்கம் வந்தனைய படுத்தார். படுத்தவொன்னு பொக்குன்னு தூக்கம் வந்துட்டு தூங்குறாராம். தூங்க விண்ணோர் பெருமான் கலனிந்து தூய அன்ப துயில் கொண்டார். அப்படியே அந்த பெருமான் நினைந்தவாறு அப்படியே இருந்தார், தூங்கிட்டார். தூங்கின உடனே துயிலும் பொழுது கனவின்கண் அப்படியே தூங்கின உடனே கனவுல பெருமான் சொன்னாராம். என்னவா? மேன்மை விளங்கும் திருவாரூர் வீதி விளங்க பெருமாள் தாம் மான அன்பர் பூசணிக்கு வருவார் போல வந்தருளி ஞானமறையோய் ஆரூரில் பிறந்தார் எல்லாம் நம் கணங்கள் ஆன பரிசு காண்பாய் என்று அருளி செய்தங்கெதிரார். கனவுல பெருமான் தோன்றானான். எப்பா தீட்டையது தொடக்கையது ஒண்ணுமில்லை, திருவாரூரில் இருக்கின்றவங்க அத்தனை பேரும் தேவகணங்கள், அதனால நீ பாட்டு நல்லா உள்ள போய் படுத்துங்களாம்ப்பா என்று கனவுல சொன்னாராம் பெருமான். சொன்ன உடனே ஆதி தேவர் எழுந்தருள உணர்ந்தார், இவர் இரவு அர்ச்சனை செய்யாது ஏதம் நினைந்தேன் என அஞ்சி எழுந்தபடியே வழிபட்டு மாதரார்க்கும் பூந்தபடி முடிந்து விடியல் விரைவோடு நாதநார்தம் திருவாரூர் பூத எதிர் அந்நகர் காண்பார். உடனே பார்த்தார் எப்ப பெருமான் ஒளி செய்துட்டாரோ நேரம் எடுத்தார் உள்ள போய் ராத்திரி படுத்துட்டார். பொழுது முடிஞ்சது, உடனே நீராடி பெருமானுக்கு வழிபாடும் செய்ய ஆரம்பித்தாராம். பரிவம் மாற்றி பழம்படியே நேர்வும் கண்டு பரமர்பால் அடியேன் பிடி பொறுத்தருள வேண்டும் என்று பணிந்தருளால் குடியும் திருவாரூர் அகத்து பூந்து வாழ்வார் குலையத்து நெடிது பெருகும் திருத்தொண்டு நிகழச் செய்து நிலவுவார். இந்த மாதிரி மீண்டும் திருவாரூர்லேயே இருந்து திருத்தொண்டெல்லாம் செய்து வந்தாராம். நீரு புனைவார் அடியார்க்கு நெடுநாள் நீதியாகவே வேறு வேறு வேண்டுமென எல்லாம் செய்து மேவுதலால் ஏறு சிறப்பின் மணிப்புற்றில் இருந்தார் தொண்டர்க்கு ஆணி எனும் வேறு திருநாவுக்கரசர் விளம்ப பெற்ற பெருமையினார். இப்படி செஞ்சனால என்ன கேட்டாரு, தொண்டர்களுக்கு அன்பர்களுக்கெல்லாம் பெருமாண்டியர்களுக்கெல்லாம் வேண்டிய பணியெல்லாம் செய்து செய்து செய்து கொடுப்பானோம், அதனால் அவருக்கு என்ன பேர் பேர் வந்துன்னு கேட்டால் தொண்டராயிருப்பவர்களுக்கு ஒரு ஆணி. ஆணின்னா என்னன்னு கேட்டால் என்ன ஆணி, அச்சாணி மாதிரி. அச்சாணி எப்படி மற்ற அந்த வண்டியினுடைய உறுப்புகளை எல்லாம் தாங்கி இங்கே எல்லாம் செய்து அது போல் இவர் என்னென்னு கேட்டால் தொண்டர்க்கெல்லாம் ஒரு ஆணின்னு கேட்டால் தொழுவர்களுக்கு என்ன பூ வேணுமா உடனே வாங்கிட்டு வருவார். நீராடணுமா இந்த குளத்தில் தண்ணி இருக்குங்க, ஏன்னா துணி துவைச்சு கொடுக்கணுமா இதோ கொடுத்தாரு என்பார். ஐயா இப்படி பூஜைக்கு வேணுமா எல்லா பொருளும் எடுத்து கொடுப்பார் என்று இப்படி வேண்டியதெல்லாம் செய்வார். ஆ தொண்டருக்கு ஆணி. அதுதான் திருவள்ளுவர் என்ன சொன்னார் அந்தாவதுல, நம்ம நாட்டுக்கு யாரப்பா ஆணினார், உழுவார் உலகத்தார்க்கு ஆணி. நம்ம எல்லாம் பெரிய வாத்தியாரம் இந்தியாரம் எல்லாம் இருக்குமே, அல்லது மற்ற எந்த தொழில் இருந்தாலும் சரி கொடுக்கிறா இருந்தாலும் சரி கொடி குப்பையில போறான்ட்டு, யார் நிலத்தில் வச்சு உழுகிறார்களோ அவங்கள தான் உலகத்தார்க்கு ஆணினர். ஏன்னாரு அகுது ஆற்றாது எல்லாம் பொறுக்கினர். இந்த உழவு தொழிலை உங்கையில் வந்து உழவு கொடுத்து ஓ மாட்டை ஓட்டினா ஓட்டுவியே மாட்டுக்காரில் ஓட்டி விட்டுருவேன் அல்லது கீழே நீயும் உழுந்துடுவேன். அவங்களாம் அது மாட்டை வச்சு அதை வைத்து நல்லா அருமையாக உழுது தொழில் செய்து மண்ணை புரளை செய்து நீங்களா அது மாதிரி செய்து அதற்கு விதை விதைத்து போதிய வாறு தண்ணீர் பூச்சி எந்தையும் காப்பு செய்து யாரும் மாடு கண்ணெல்லாம் மேயாமல் செய்து உரிய காலத்தில் அறுவடையும் செய்து வீட்டுக்கு கொண்டு வராங்க. அதனால் இன்றைக்கி யார் யா ஆணினாரு, இந்த உழுதொழில் செய்கின்றவர்கள் தான் உலகத்தார்க்கெல்லாம் ஆணி, அச்சாணின்னு அர்த்தம் ஆணி என்று. ஆமாம் ஆணி என பொதுவையாருக்கு நீங்கள் இந்த மாதிரி பொம்மை அடிக்கிற ஆணி இல்லை, அச்சாணின்னு அர்த்தம். இப்படி உழவு தொழிலை மேம்பட சொன்னவர் திருவள்ளுவர், வேற எந்த தொழிலையும் அவர் வந்து எடுத்து பேசலை. ஆசிரியருக்கு சரிலாம் கூட ஒன்றும் சொல்லலை, தொழில்னு சொன்னால் உழவு தொழில் தான் சொன்னார். அதனால தான் இவர் கூட பின்னால் யார் பாரதியாரா, உழவுக்கும் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் வீணில் உண்டு களி திருப்போரை நிந்தனை செய்வோம். அது அதெல்லாம் நல்ல அருமையான பாட்டு தான் இல்லை. யார் இவங்களையெல்லாம் அவங்க முழுது உழுதுவார்கள்லாம் அவன் நல்லா வணக்கம் செய்வோம். இந்த வெறும் தின்னு தின்னுட்டு வெறும் திண்ணையில் பேசிட்டு இருக்கான் பாருங்க, அவனையெல்லாம் நிந்தனை செய்வோம். எங்களுடைய ஏன் தின்னு தின்னுட்டு உட்காந்து சுத்து ஊற சுற்றுற போடா, அதெல்லாம் அருமையான பாட்டு தான். அதெல்லாம் சிவம் பாருங்க, அதெல்லாம் இந்த வானொலியில் வந்தா என்ன குத்துறதும் கொலை பண்ணுறதும் ஆங்கிறதும் ஊங்கிறதும் இதே வந்தால் தான் நாடு உறுப்பணும். பெருமான் தான் காக்கணுமே தவிர நம்ம யார் காக்க முடியும். சிவம் பெருமானே விண்ணப்பிப்போம். எந்த பாட்டியா 32? சரி ஆமாம். தொண்டர்க்கு ஆணி என்னும் பேரு திருநாவுக்கரசர் விளம்ப பெற்ற பெருமையினார். இவருக்கு தொண்டர்க்கு ஆணின்னு சொல்லி சொன்னாராம். இன்ன வகையான திருப்பணிகள் எல்லா உலகம் தொடச் செய்து நன்மை பெருகும் நமேந்தி அடிகளர் நயமார் திருவீதி சென்னிமதியும் திருநதியும் அலைய வருவார் திருவாரூர் மன்னர் பாத நீழல் மிகவும் வளர்வர் சோதி மன்னினார். ஒரு காலையிலே திருவடியில் சென்று அடைந்தார். அந்த காண்டம் முடியுது, சருக்கம் 5வது காண்டம் முடியுது. அதனால அங்கே சுந்தரமூர் சுவாமிகளுக்கு வணக்கம் செய்கிறார். ஏன் திருத்தொண்ட தொகையில் ஒவ்வொரு பாட்டிலையும் அடியவருக்கு வணக்கம் செய்த சுந்தரர் கடைசி வரி என்ன, ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆளே அல்லவா, திருவாரூரில் இருக்கின்ற பெருமானுக்கு அடியவனாக இருக்கின்ற அடியேன் அல்லவா, தில்லைவாழந்தனது அடியாருக்கும் அடியேன் தென்னிலகண்ட துகைவனாருக்கு அடியேன் இலைமலைந்து வேறு. ஆகவே இங்கே திருவாரூர் பெருமானுக்கு அடியவனாக இருக்கிற அடியேன் அந்த ஞானிகளுக்கெல்லாம் அடியனாக இருக்கிறேன் என்று சொன்னார். ரொம்ப அருமையான. எனவே இன்ன வகையால் திருப்பணிகள் எல்லா உலகம் தொழச் செய்து நன்மை பெருகணமென்று அடிகள் நயமார் திருவீதி சென்னிமதியும் திருநதியும் அலைய வருவார் திருவாரூர் மன்னர் பாத நிழல் மிகவும் வளர்பரிச்சோதி மன்னினார். ஒரு காலையிலே பெருமான் திருவடி அறிந்தார். இது ஒரு காண்டம் முடிஞ்சது அல்லவா. அதனால நான் சுந்தரமூர் சுவாமிகளுக்கு வணக்கம். நாட்டாரிய முன்னாளில் நன்னால் உழந்த ஐம்படையின் பூட்டார் மார்பில் சிறிய மறை புதல் வந்தன்னை புக்கொடியூர் தாழ் தாமரையின் மடிவின்கண் தனி மாமுதலை வாய் நின்றும் மீட்டார் கடல்கள் நினைவாரை மீளாபடியில் மீட்பனவீ. இந்த பகுதியில் ரொம்ப அருமையான சுந்தருடைய வரலாற்றில் ஒரு வரலாறு அவரை ஈர்த்தாற் கொண்டிருக்கு. அந்த வரலாற்றை ஏய்த்து வணக்கம் சொல்லி முடிக்கிறார். இல்லை எங்கே அப்படின்னு கேட்டீங்கன்னா சிறிய மறை புதல்வன் தன்னை புக்கொடியூர் தாழ் தாமரையின் மடிவின்கண் தனி மாமுதலை வாய் நின்றும். எங்கே சுந்தர் அப்படியே அந்த கொங்கு நாட்டுக்கு போகிறார். போகும்போது எந்த ஊர் வருது? அவிநாசி வருது. அவிநாசி வருகின்ற பொழுது ஒரு பையனுக்கு ஒரு இந்த பக்கம் ஒரு வீடு இருக்குது, அதில் எல்லாம் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கத்தில் பார்த்தோம்னா எல்லாம் மகிழ்ச்சியில் சந்தனம் கொடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கு. என்னடா அது பார்த்தா இது ஒரு இன்பம் துன்பங்கிறது எங்கேயும் இருக்குங்கிறது தெரியும். இருந்தாலும் நேருக்கு நேராக இந்த வீட்டில் அப்படியே இந்த வீட்டில் இருந்தது. பார்த்த உடனே என்னன்னு கேட்டாங்களாம். யார் சுந்தரர் கேட்டவுடனே அந்த வீட்டுக்காரன் சொன்னாங்களாம், என்ன பண்ணுறதுங்க ஐயா, இந்த எங்கள் வீட்டில் அந்த பையனும் அந்த வீட்டு பையனும் ரெண்டு பேரும் நல்லா நெருங்கிய நண்பர்களாக இருந்தாங்க. நல்லா இருந்ததுனால எங்கே குளிக்க போனாலும் அவங்க வந்து எங்கே விளையாண்டாலும் எல்லாம் சேர்ந்து சேர்ந்து போகணும். ஒரு நான் வந்து ஒரு குளத்தில் போய் குளித்தாங்க. அப்படி குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த தம்பி தான் ஏற்று வீட்டு தம்பியோட என் தம்பியும் எங்கள் வீட்டு தம்பியும் போனான். அப்படி குளிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு முதல வந்தது, எங்கள் வீட்டு பையனுடைய காலை இழுத்து உள்ளே எழுத்துட்டு போட்டு. இந்த பையன் ஐயோ அங்கே கொடுத்த காணா வெளியில் வந்து சொன்னான், நாங்களெல்லாம் போய் பார்த்தோம். அது முதல வாய்க்குள்ளே போட்டுது. அவனுக்கு இன்றைக்கி கல்யாணம் நடக்குது, மூணூர் கல்யாணம். எங்கள் பையனும் இருந்தால் இன்றைக்கி அந்த கல்யாணம் பண்ணுவானே நினச்சி எங்களுக்கு வருத்தமாக இருக்குதுன்னு சொன்னாதான். எந்த குளத்தின் பக்கத்தில் என்ன? இந்த குளத்தில் வா அப்படின்னு தான் போனார். போன ஒன்று தான் என்ன பாட்டு? உரைப்பார் உரை உகந்து உள்க பல்லார் தங்கள் உச்சியாய். நல்ல பாட்டது. உரைப்பார் உரை உகந்து உச்சியுள்ளார் தமே உகந்தனர். யாரெல்லாம் எப்படி உன்னை வணங்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அருள் செய்வாராம் பெருமாள். ஏதோ அவனுக்கு தெரிஞ்சது சொல்கிறான், அதனால் இதை தான் சொல்லலாம் அதான் சொல்லணும்னு இல்லை, இதை சொல்கிறான், எனவே அவனை அருள் செய்வான் என்று சொல்லிவிட்டு அப்படிலாம் செய்வான். அல்ல புரைக்காடு சோலை புக்கொழியூர் அவிநாசியே. அது வரைக்கும் அது மூணாவது வரி. கடைசியில் தான் கரைக்கால் முதலையை பிள்ளை தர சொல்லு காலனி. யார்? சுந்தருடைய தேவாரம். முதலை உண்டு போச்சு அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே பெருமாண்ட போய் விண்ணப்பிச்சாருச்சுங்க, நான் என்னடா பண்ணுவேன், முதலையெல்லாம் உண்டு போச்சுன்னு பெருமானுடைய கையை விரிச்சாருண்ணா. அந்த முதலை ஏன் உண்டுது? அதுக்கு வந்து மரணகாலம். மரணகாலம் அந்த நிர்ணயிக்கம் பண்ணுறவன் யார்? ஏமன். நீங்களா ஏமன் தான் பண்ணுறான். அதனால இப்போ துருவதி ப்ராப்பர் சேனல் முழுங்கினது முதலே, அப்படி முழுங்கும்படியாக செய்தது அந்த யமதர்மராஜனுடைய கட்டளை. அதனால் நீ வந்து அது முதலை முழுங்கி போச்சுப்பா என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னால் அந்த முதலையும் காக்கிறது நீ தான், அந்த யமதர்மராஜனையும் உண்டாக்கணும் நீ தான். அதனால் நீ என்ன பண்ண தெரியுமா? நேராக யமதர்மா அந்த நாளில் உண்ட பிள்ளைய மீண்டும் வரும்படியாக செய் அப்படின்னாரு. அந்த முதலை அந்த முதலையை கூப்பிடுவாரு. யாவே யமன் துருதி ப்ராப்பர் சேனல் எல்லாம் யமன் யமனை கொண்டு முதலை முதலையை கொண்டு பிள்ளை. கரைக்கால் முதலையை பிள்ளை தர சொல்லு காலனியே. அது வெறும் கரைக்கால் முதலையை பிள்ளையை மீட்டார்னு பாடியிருந்தாலும் இதெல்லாம் நம்ம சொல்ல மாட்டோம். அந்த முதலை தர சொல்லு காலனியேன்னு சொல்லும்போது தான் இதெல்லாம் நம்ம கதையெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. அந்த பாட்டு அப்படி இருக்குது. நூறு பதிகம்தான் கிடைச்சது, இருந்தாலும் சுந்தர தேவாரம் இப்படிலாம். ஏன்னா அவர் தோடமீன்லவா, தோடமீனால இந்த மாதிரிலாம் வந்து பிள்ளை தர சொல்லு காலனியே பை ஆர்டர் போட்ட மாதிரி இருக்குது. இல்லை காரணம் என்ன? ஏழிசையாய் இசைப்பயனாய் இன்னமுதாய் என்னுடைய தோழனுமாய். ஐயா தோழமையாக இருந்தால் என்ன செய்வாங்க? யான் செய்யும் துரிசுகளுக்கு உடனாகி. நான் எதையும் தப்பு தவறு பண்ணால் கூட போனால் போனால் போ, என்னப்பா என்ன அப்படி பண்ணியன்னாரு, எல்லாம் நீங்கள் இருக்கீங்கன்னு தான் நான் செஞ்சேன்னாரு. சரி சரி போ. யான் செய்யும் துரிசுகளுக்கு உடனாகி இல்லை இதை ஓதாமல் பாடணும். நல்லா நீட்டி பாடுவாங்க. ஏடி செய்யாய் இசைப்பயனாய் இன்னமுதாய். என்னுடைய தோழமாய்ங்கிறது கையிலையில் கேட்கணும். என்னுடைய தோழனுமா இப்படிதான் பாடுவாங்க அந்த காலத்தில். இப்போ எப்படி பாடுறாங்க தெரியல, முடியாது. இப்படிதான் அந்த ஒவ்வொன்றா அந்த உயர்த்தி உயர்த்தி உயர்த்தி உயர்த்தி இந்த என்னுடைய தோழனுமாயின்னு வரும்போது கைலாயத்தில் கேட்கும். அப்புறம் கீழே இறங்குவாங்க மாழை எங்கன்னு.

0: இப்போ தாளம் போட்டு பாடுறாங்களே நம்ம தெரியல. இது தாளம் போட்டு பாடக்கூடாது, ஏன்னா அந்த இறக்க உணர்வோடு பாடுகிறார். அதனால அதான் திருவள்ளுவர் சொன்னார், பன்னியன் நாம் பாடற்கு எய்வின்றேன். அந்த பாடற் பொருள் எப்படி இருக்கோ அதற்கேற்ப அந்த பண்ணமையணும். இரக்கமாக இருக்கும்போது இரக்கமான பண்ணணும். ரொம்ப துள்ளி குதிக்கும் போது கொடுகு வெஞ்சிலை வடுக வேடுவர் விரவலாமை சொல்லி துடுகு மொட்டன குத்தி கூடை கொண்டு ஆரலைக்கும் இடம் முடுகு நாரிய வடுகர் வாழ் முருகன் பூண்டி மாநகர் வாய் இடுகு நுண்ணிலை மங்கை தன்னுடைய எத்துக்குங்கிருந்தீர் எம்பெருமானிலே. சுந்தரர் தான், சேரமான் பெருமாள் நிறைய சொத்தெல்லாம் கொடுத்தார், யானை மேலே ஏத்திட்டு வந்தது பார்த்தார் பெருமான். திருமுருகன் பூண்டி வந்தது, நாம தான் அப்பப்ப கேட்டா பவுன்லாம் தந்துகிட்டு இருக்கிறான். அவர் கேட்டது இந்த ஆலயம் வாங்கிட்டு வரணும். சுந்தரர் பார்த்தாரு, பூதகணங்கள் எல்லாம் விட்டுட்டு விட்டு இந்த சுந்தரம் நிறைய பொருள் எல்லாம் அந்த சேரமான் பெருமாள் கொடுத்து எடுத்துட்டு வர்றாங்க. ஆளை ஒன்றும் பண்ணாதீங்க, அந்த யானையும் ஒன்றும் பண்ணாதீங்க, அதில் வந்த பொருள் இருக்கு பாருங்க, அதில் உரனா கூட விடாமல் பூதகணங்களே அடைச்சிட்டு வந்துருக்கிறது. இவர் வர்றார் அப்படி ஜம் பண்ண முடியும் யானை மேல இறங்கியா அடையா இறங்கிய எல்லாம் இறங்கி சில்லற போறா சொல்லியா ஏறப்பா எடுத்து எல்லாம் கொண்டு போய் வச்சுட்டு. சுந்தரருக்கு கடுமையான கோபம், இவர் தான் தர வேண்டியது சேரமான் பெருமாள் தந்துட்டார், இவரெல்லாம் சோழனாக இருப்பதனால இவர் தரணும், அட இவர் தர்றது அவர் தந்துருக்காரு, தந்ததை இவர் பிடிக்க வச்சுட்டாருன்னு நினைத்தான். அதனால தான் கொடுகு வெஞ்சிலை வடுக வேடுவர் வீரவாலாமை சொல்லி. ஐயா நீ எல்லாம் கூட எங்கிட்ட அப்படி பேசுனதில்லை, நல்ல இன்பமா பேசுற அவன் இறங்கானே எங்க அங்கேயும் நீ முடிச்சு பாக்குற அவன் இப்படிலாம் சொன்ன விரவலாமே சொல்லி பக்கத்துல வந்து திடுகு மொட்டன குத்தி கூரை கொண்டார் அலைக்கு மிடம் வைக்கிறியா இல்ல முகர போட்டுமா எல்லாத்தையும் கொடுக்கணும். இந்த பாரி இருக்கிற இடத்துல நீ இங்க இருக்கியப்பா, நீ மட்டும் தனியா இருந்தா கூட பரவாயில்ல, ஏன் உனக்கு கழுத்துல காதல ஒரு கெடுக்கணும் இல்ல கெடுக்கணும் இல்ல சாம்பல் பூசி இருக்கிற எங்க அம்மா வந்து கொஞ்சம் காதல கடுக்கங்க எல்லாம் போட்டிருக்காள்ல, கையில ரெண்டு வளையல போட்டிருக்காள்ல, அதனால இடுகு நுண்ணிடை மங்கை தன்னோடும் எத்துக்குங்கிருந்தி. ஒரு பொருள் இப்படி என்னன்னு கேட்டா நீ மட்டும் இருக்கலாம் அந்த அம்மா இருக்கக்கூடாதுன்னு, இன்னொரு பொருள் என்னன்னுட்டா நான் எல்லாம் இந்த மாதிரி சீவ் பண்ணும் நீ அப்படியே உங்க மனைவியோட கொஞ்சிக்கிட்டு இருக்கணும். ஆமா இடுகு நுண்ணிடை மங்கை தன்னோடும் இங்க நீ கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்க, நான் அங்க இருக்கிற சொத்தெல்லாம் கொடுத்து எடுத்துட்டு நினைக்கிறேன். ஏன் எத்துக்குங்கிருந்தீர், ஒன்று நீ இல்லாமல் இருந்தால் பரவாயில்ல, நீ இருக்க நான் வந்து என் பொருளெல்லாம் கொள்ளை அடிக்கிறதா எம்பெருமான. பார்த்தார் சிரிச்சுக்கிட்டு, பூதகணங்கள் தான் செஞ்சது அந்த வேலையை, அதனால பூதகணங்கள் செஞ்சது, எந்த பூதகணங்களை ஏவினாரோ அந்த பூதகங்களை கொண்டாந்து கொடுன்னு சொன்னார். உடனே கொண்டாந்து மூட்டை மூட்டை மூட்டையாக கொடுத்தது. அங்கேருந்து அல்ல பார்த்தார், ஆளில்லை எம்பெருமான் இவை அட்டித்தரப்பணியார். அதனால இதெல்லாம் தூக்கிட்டு என்னால் போக முடியுமா, அதனால யானைங்க என்ன வச்சு நீ தான் தரணும், சரி போப்பா நீ போகிறதுக்கு முன்ன திருவாரூருக்கு அனுப்புறேன். பாவம் அந்த தோழமைங்கிறதுனால என்ன பாடுபட்டு போச்சு தெரியுமா. ஆனால் அவர் பதிக நமக்கு இந்த 100 தான் கிடைச்சது, நிறைய கையெல்லாம் கிடைச்சிருந்ததுன்னா ரொம்ப சுவைக்கலாம். ஆமாம் திருவாரூரில் வாழ்ந்து போதீரன், ஆமாம் கண்ணு போனதுனால, அதனால் பெரிய நீ 3 கண் உடையவன், நான் 1 கண்ணே இல்லாமல் இழந்து போயிருக்கிறேன், அதை போய திருவாரூரில் வாழ்ந்து போகுது, நீ தான் வச்சுக்கிட்டு வாழ 3 கண்ணையும் வச்சுக்கிட்டு நாங்கள் 2 கண்ணு இல்லாமல், ஏன் தம்பி வாடா நான் ஒரு தம்பி வச்சுருக்கேன் யாராவது அவரை வச்சு கூப்பிட்டு என்னை பார்த்து அழைச்சிட்டு போறியா, நீங்கள் வாங்க தாத்தா, தாத்தான்னு சொல்ல முடியாது 18 வயசு தானே ஆச்சு, வாங்க ஐயா அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போவான். இதெல்லாம் வாழ்வெல்லாம் ரொம்ப அருமை பெரிய புராணத்தில். ஐயா ஒரு பக்கம் அந்த பக்தி சுயநனி சொட்ட சொட்ட, இன்னொரு பக்கம் இந்த மாதிரி உலகியல் அனுபவங்களும் அப்படி அங்காங்கெல்லாம் சொட்ட சொட்ட இருக்குது அல்லவா சிவம். எனவே இப்படி ஆக இருக்கிற நமிநந்தரிகள் வளர் பரிச்சோதி மன்னினார். இப்போ அந்த காண்டம் முடிவதனால பெருமாவிற்கு வணக்கம். நாட்டாரிய முன்னாளில் நன்னார் உழந்த ஐம்படையின் பூட்டார் மாதில் சிறிய மறை புதல்வந்தன்னை புக்கொழியூர் தாழ் தாமரையின் மடிவின்கண் தனிமா முதலை வாய் நின்றும் மீட்டார். மீட்டவர் யார்? சுந்தரர். அவர் கடல்கள் 2 திருவடிகளையும் நினைவாரை நினைந்து கொண்டே இருக்கின்றவர்களை மீளா வழியில் மீட்பனவே, மீட்டிங்கு வந்து வினைப்பிறவி சாராதவாறு அந்த பெருமான் திருவடியிலே கொண்டு செலுத்தும் என்று சொல்லி முடியும்.
1: ஓம் நம சிவாய. டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம். And it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaivalahari and Thirunariya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. Om Namah Shivaya.
2: Om Shivaya Namah. Shaivam.org in Anbarna Nerile Adutha Nigalchi Aanmeega Sorpolivu. Idil neengal ketka irupadhu Thiruvadavoor Adigal Puranam. Idil Mandiri Charkam Matrum Thiruperanthurai Charkam வழங்குபவர் சீகம்பட்டி சிவ ராமலிங்கம் ஐயா அவர்கள். ஓம் சிவாய நம.
3: பவளமால் வரையில் நிலவெறிப்பது போர் பரந்த நீற்றழகு பச்சுடம்பிற்று வளமாதுடன் நின்று ஆடிய பரமன் சிறுவனை பாரத பெரும்போர் தவளமா மறுப்பொன்றுடி தொரு கரத்தில் தரித்துயர் கிரிப்புறத்தெழுதும் கவளமா களிற்றின் திருமுகம் படைத்த கடவுளை நினைந்து கைதொழுவாகம் உயிர்களெல்லாம் லாபத்தை பெறுவதற்கு ஒருவன் நீ நட்டமது புரிய வேண்டும் பயிர் தடைய மேகமது பொழியுமா போல் பரதமடை நீ பொழிய வேண்டும் என்று கையிலையினும் தில்லையினும் அநேக காலம் கடுந்தவங்கள் பல செய்து ஆடல் கண்ட உயர்வுடைய பதஞ்சலி புலியை போல உலகத்தில் ஒருவருமே இல்லை இல்லை பெருந்துறையில் பெருந்துறை வந்திருந்தான் நல்ல பிரிய முழவாத ஊர் அமைச்சன் வந்தான் குறுந்தடியில் குறுவடிவாயிருந்த கோலம் கண்டவுடன் அழுது செம்பொன்னடியில் வைத்தான் மருந்துருவாய்ந்தெடுத்தை உபதேசித்தான் வரம்பிலா சிவஞானம் வழிந்து பொங்கி திருந்து நலவாதகமா வையத்தார்க்கு சேர்த்து வைத்தான் அவனடிய சிரத்தில் வைப்பா நாரதனோ நான

0: நம பார்வதி வதே பதஞ்சலி வியாக்கிரவாதால் திருவடி வாழ்க, மாணிக்க வாசகர் மலரடி வாழ்க, அருளை வடிவாகிய அம்பலவானருடைய பெருங்கருணையினாரே, இன்று திருவாத ஊரடிகள் கூறான விரிவுரை என்கின்ற ஞான பூஷையிலே திருவாத ஊரடிகளாகிய மாணிக்க வாசகர் குதிரை வாங்கச் செல்லுகின்ற நிகழ்ச்சி பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய திருவருள் கூட்டியுள்ளார். மற்றொருவானுடைய அருள் ஒவ்வொருவருக்கும் எந்த வகையிலே எப்படி செய்வான் என்பது உயிர்களாலே அறிய முடியாது. இவரை குதிரை வாங்க செல்லும்படியாக செய்து அங்கே சிவபெருமான் எழுந்தருளியிருந்து, வழியில் எழுந்தருளியிருந்து இவருக்கு சிவஞானத்தை கொடுத்து அதன் மூலமாக திருவாசகத்தை பாட வச்சு இந்த உலகத்துக்கு அருளை சிவபெருமானுடைய கிருபை உயிர்களுக்கு அடியார்கள் மூலமாக கிடைக்கிறது. அருள் நூல் மூலமாக கிடைக்கும், அருள் நூல்கள் மூலமாக சிவபெருமானை நேரே வந்து ஆண்டு கொள்ளுகிறது ஒரு வகை, நேரே வந்து ஆண்டு இப்ப நம்ம எல்லாம் ஆண்டு கொண்டிருக்கிறான்னா அருள் நூல்கள் மூலமாக, சிவாச்சாரியர்கள் மூலமாக, அப்படி ஞானிகள் மூலமாக, ஞான நூல்கள் மூலமாக இப்ப நமக்கு எல்லாம் ஒரு பத்தி புத்தி கொண்டிருக்கிறோம். அது ஒவ்வொரு ஆன்மாவுக்கு எப்படி எப்படி செய்யணுமோ அப்படி செய்கிறோம். முதலமைச்சராக இருந்தார், பாண்டி நாட்டு முதலமைச்சராக இருந்தார். முதலமைச்சராக இருக்கின்றவருக்கு சிவஞானத்திலே விருப்பம் உண்டு, சிவஞானத்தை பெறவோ. ஞானத்தை பெறவில்லையானால் ஆன்மாவுக்கு உறுதி இல்லை, ஆன்மாவுக்கு உறுதி இல்லை. அன்னம் முதலாகிய உணவுப் பொருள் உடலுக்கு உறுதியை தரும், சிவஞானம் தான் உயிருக்கு உறுதியை தரும். இப்ப அன்னம் சாப்பிடவில்லை ஆனால் உடம்பு இழைத்து போகிறது, கிளைத்து போகிறது. சிவஞானத்தை பெறவில்லை ஆனால் உயிர் எப்படி இருக்கும், உயிருக்கு ஆதரவற்று போய் மறுபடியும் பரப்படுத்து துன்பத்தை அடையும். சிவஞானத்தை பெற்றுவிட்டால் அது பரவாமையாகிய பேரின்பத்தை பெற்று சிவனோடு சேர்ந்துடும். அதனால சிவஞானத்தை பெற வேண்டும் என்கின்ற எண்ணம் அளவுக்கு அதிகமாக இருந்தது, அளவுக்கு அதிகமாக. ஒரு பொருளை அடைய வேண்டும் என்று விரும்பினானால் ஒரு பொருளை அடைய வேண்டும், ஒரு மாடி வீடு வாங்க வேண்டும், ஒரு பதவியை பெற வேண்டும் என்று ஒருவனுக்கு எண்ணம் வந்தால் அந்த எண்ணமானது சாதாரணமாக வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குறைந்த ஒரு எண்ணமாக இருந்தால் அந்த காரியம் பூர்த்தியாக. அதிலேயே இரவும் பகலுமாக எண்ணி எண்ணி எண்ணி அதை எப்படியும் வாங்கியே தீரவோணும் என்கின்ற அதிகமான ஆவல் உண்டாகும். இந்த புராணத்தை கேட்க வரலாம், பரவாயில்ல போகலனாலும் பரவாயில்ல அப்படின்னா இருந்துக்கலாம், அங்க வீட்டிலேயே இருந்துக்கலாம், வர மனசு வர போயே ஆகணும், கேட்டே ஆகணுங்கிற எண்ணம். அப்படி ஒரு பொருளை அடைய வேண்டுமானால் அதில் அதிக ஆவல் இருக்கணும். இரவு பகல் பலகாலம் இயலிசிமு தமிழ் ஊரி திறமதனை தெளிவாக திருவருளை தருவாயின்னு இரவும் பகலும் அதிலேயே எண்ணம் இருக்கும், அதிலேயே எண்ணம் இருக்கும். அந்த பொருளை அடைய வேண்டும் என்கின்ற ஒரு பாக்கியம் இருந்துச்சுன்னா அந்த ஜென்மத்தை இந்த ஜென்மத்திலே அது கூடிவிடும். அது இவருக்கு சிவஞானத்தை அடைய வேண்டும் என்று எண்ணம், வேற ஒன்றும் வேண்டாம். மந்திரி வேலையில் இருக்கிற ஒரு பா, மந்திரி வேலையில் இருக்கிறவனுக்கு சிவஞானத்தை பத்தி நினைப்பு இருக்குமா? ஆனால் இவருக்கு திருவருள் இவர் உள்ளே புகுந்து தன்னை நினைக்கும்படியாக செய்து சிவஞானத்தை பெற வேண்டும் என்கின்ற எல்லையில்லாத பிரியம் உண்டு. அந்த சிவஞானத்தை போதிக்கின்றவர்கள், சிவஞானம் உடையவர்கள் யாராவது வருகிறார்களா, அதை பற்றி பேசுகிறார்களா என்று சொல்லி மதுரைக்கு வருகின்ற புலவர்கள், வித்வான்கள், ஞானிகள் எல்லாரையும் விசாரிப்பார். மதுரைக்கு வராத புலவர்கள், வித்வான்கள், ஞானிகள் இல்லை. மதுரைக்கு சென்று தன்னுடைய வித்தையை காட்டி சிறப்பு பெறாத புலவர்கள் இல்லை. ஞானிகள், புலவர்கள், மகான்கள் என்று சொல்லுகின்றவர்கள் எல்லாம் மதுரைக்கு விஷயம் இயாதவர்கள் இருக்க மாட்டார். அப்படி வந்தவர்களே எல்லாரையும் விசாரிப்பார். அப்படி அவர்கிட்ட பேசும்போது ஞானம் இருக்குதான்னா, இவருடைய எண்ணத்துக்கு தகுந்தார் போல ஞானம் இருக்காது. சரி சரி, இந்த ஆளுக்கு தெரிஞ்சது இவ்வளவு அப்படின்னு அந்த ஆளை விட்டுருவார். விளங்குதா? ஞானியை போல வேஷம் போட்டவன் நிறைய பேர் இருப்பான். ஞானியை போல வேஷம் போட்டவன் நிறைய இருப்பான், ஆனா ஞானம் இருக்கும். அது பின்னால கூட இந்த திருப்பரந்துரைக்கு போகிற வழியில இருக்கிற இயற்கை காட்சி இல்லை ஒன்று சொல்லும் போது சொல்றார் இந்த கடவுண்மா முனிவர். வழியிலே இந்த முறுக்க மரம் என்று ஒரு மரம் இருக்கிறது. முறுக்க மரம், முள் முருங்கைன்னு சொல்றது, இந்த குடிக்கால அது பூத்துருக்கள் சிவேன்னு இருக்கு. நிறம் பார்த்தா கண்ணை பறிக்கும். பார்த்துருக்கீங்களா? செக்கச்சிவேன்னு இருக்கு. அதுல எள்ளளவு வாசம் இருக்காது, எள்ளளவு கூட. அது போல சில பேர் வேடம் புதுசா போட்டிருப்பான். பார்க்கும் போதே தாடியும் காவியம் உருத்ராட்சமும் திருநேரும் கண் தண்டு கமண்டலம் பார்த்தா பார்க்கிற ஜனம் மயங்கிற மாதிரி. இவர் தான் வந்து சிவபெருமானே அப்படின்னு சொல்லி மயங்கிறாப்புல வேஷம் போட்டிருப்பான். அவனை விசாரிச்சு பார்த்தா ஞானம் இருக்காது. விளங்குதா? இந்த முறுக்க மரத்துல எப்படி நிறம் இருக்குது இதை விட மனம் இல்லை, அது போல அவன்கிட்ட வேடம் இருக்குது இதை விட ஞானம் இல்லை என்று வருகின்றவர்களை எல்லாம் விசாரித்து இவருடைய எண்ணத்துக்கு தகுந்தார் போல யாரும் போடவில்லை. அதே ஒரு உவையில சொல்றார், வண்டானது தேனை சேகரிப்பது போல இந்த பூவிலே உட்கார்ந்துதான் அந்த தேனை ரொம்ப குறைச்சலா இருந்துச்சு, இன்னொரு பூ பூச்சி இப்படியே தேனை தேடி திரிவது போல, தேனை தேடி வண்டு திருவது போல, யாருக்கிட்ட ஞானம் இருக்கிறது, யாருக்கிட்ட ஞானம் இருக்கிறது விசாரித்தார். பாடிட்டிலேன் பணியேன் மணினி ஒளித்தாய்க்கு பச்சும் விடித்திலேன் விடுதி கண்டாய் வியந்தாங்களே தேடிட்டிலேன் சிவன் இவ்விடத்தான் எவர் கண்டர் என்று ஓடிட்டிலேன் கிடந்து உள்ளுருகேன் என்று உழைத்தனே என்பது நீத்தல் உணவு. யார் சிவனை கண்டவர்கள், சிவனை யார் கண்டவர்கள், சிவன் அருளை பெற்றவர்கள் யார் என்று நான் ஓடவில்லை, அறையவில்லை, தேடவில்லை. அப்படி இவருடைய நிலைமை இருந்தது. இவருடைய எண்ணம் முழுவதும் எங்க இருந்தது? சிவனிடத்தில் இருந்தது. சித்தத்தை சிவம்பாலே வைத்திருந்தார், சித்தத்தை சிவம்பாலே வைத்திருந்தார். அந்த காலத்திலே அரிமர்த்தன பாண்டியன் சிறப்பான ஆட்சி, இவர் மூலமாக நிறைய பெயர் செல்வம் எல்லாம் சேர்ந்திருந்தது. அவன் ஒரு நாள் அரியாசனத்தில் எழுந்த வீழ்ந்தான். அப்படி அரியாசனத்தில் அவன் இருக்கும்போது சில தூதர்கள் வந்தார். அப்படி தூதர்கள் வந்து சோழ நாட்டிலே கடற்கரை ஓரத்திலே நிறைய அரபு நாட்டு குதிரைகள் வந்து இறங்கி இருக்கிறது, நல்ல குதிரைகள் என்று அந்த தூதுவர்கள் அரசனிடத்திலே சொன்னார்கள். அரசனுக்கு நான்கு வகையான படையும் தயாரா இருக்கும். அந்த நான்கு வகையான படையும் திறமையுடையதா இருக்கும். வயசான குதிரை பரிசோதனப்படாது. அது போல எல்லாமே ரதம், கச்சம், துரகம், பதாது. ரத்த கச்ச துரக பதாது தோரண கனக வாசலின் முழவு தோல் முற சதிர முதிராத தோகையர் கவரி வீச வைரியர் தோல்வழி புகழ மத கோபர வாரண ரத்தப தாகினி துரக மாதிர நிறைய அரசாய் அரச வாழ்வு. அப்படி ஒரு பாட்டில் இப்படி படம் பிடிச்சு. அப்படி ரதம், கஜம், துரகம், பதாதி முதலியான படைகள் நால்வகை சேனைகளும் தயாரா இருக்கவும், அதிலே குதிரைப்படைகள் குறைந்திருந்தது. அந்த வேளையிலே தூதுவர்கள் வந்து சொன்னார்கள், கிழக்கு கடற்கரையிலே குதிரைகள் வந்து இறங்கி இருக்கிறது, அதனாலே நீங்கள் ஆட்களை அனுப்பி பெற்றுக்கொள்ளலாம் என்று தூதர்கள் சொல்ல உடனே அவனுக்கு சந்தோஷம் வந்து தன்னுடைய முதலமைச்சராகிய பாதவூரளியிடத்திலே உத்தரவு போட்டான், நீங்கள் சென்று அந்த குதிரையை வாங்கி வர வேண்டியது. தென்னவன் பரமராயன் என்ற பேரும் கொடுத்திருந்தான். தென்னவன் பரமராயன் சேக்கிழாரு கூட உத்தம சோழ பல்லவன் ஒரு பெயர், இவருக்கு தென்னவன் பரமராயன் என்று ஒரு பெயர் தந்திருந்தார். பாண்டியனே, தென்னவன்னா பாண்டியனே, அப்படி சொன்ன உடனே அவருக்கு செல்லலாம். அரசனுடைய உத்தரவு, செய்ய வேண்டிய காரியம். அதனாலே சென்று குதிரை வாங்கலாம் என்று எண்ணினார். அப்படி எண்ணிய உடனே மற்ற பரிவாரங்களுக்கெல்லாம் உத்தரவு போட்டார். தன்னுடைய காவலர் ஏவலர்கள் எல்லாருக்கும் உத்தரவு போட்டார். எல்லாம் தயாராக புறப்பட்டார். குதிரை வாங்குறதுனா உருத்த போய் வாங்குறது இல்லவா, அதனாலே படைகள் கூட நிறைய புறப்பட்டது. அப்படி நல்ல தினத்திலே, நல்ல நாளிலே, சுபவாரம் சுபயோகம் சுப தினத்திலே புறப்பட்டார். நேர கோயிலுக்கு ஆலவாய், திருவாலவாய் கோயிலுக்கு போனார். திருவாலவாய்க்கு போய் சொக்கநாதரையும் மீனாட்சியையும் நன்றாக பாடினார், தோத்திரம் பண்ணினார். சொக்கநாதரையும் மீனாட்சியையும் மதுரைக்கு தனியா பதிகம் இல்லை, திருப்பாண்டி பதிகம்னு அப்படி இருக்கு. மதுரைனா அங்கங்கே வருது தனியா பதிகம், யாரு திருவாசகத்தில். அப்படி சொக்கநாதரை வணங்கினாரு. வணங்கி வாழ்த்தி எனக்கு சிவஞானத்தை கொடுக்கும்படியான ஆச்சாரியனை எனக்கு தரவேணும் என்று சுவாமி கிட்ட வேண்டி கொண்டு நான் குதிரை வாங்க போறேன், சிவஞானம் வேணும், குதிரையும் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு ரெண்டுக்கும் பிரார்த்தனை வச்சுக்கிட்டு போறார். முதல்ல சிவஞானம், இரண்டாவது குதிரை. அது மங்கள தினத்தினிடு மாளிகை அகன்றே துங்கமணி அக்கையணி சொக்கரை வணங்கி அங்கு விடை பெற்றுமறை அந்தனரின் மிக்கார் திங்கன் மரபிற்கு இருக்கோயிலில் உழைந்தார். அப்படி அந்த திரவியசாலைக்குள்ளே போகுது. இன்னும் 49 கோடி பொண்ணு எடுத்துக்கொண்டார்னு சொன்னார். 49 கோடி அது எப்படின்னு தெரியல. அந்த காலத்துல பொண்ணுக்கெல்லாம் விலை கம்மி. இவருடைய காலர் கிபி 3ஆம் நூற்றாண்டு, அப்பர் சுவாமி சிவஞானத்துக்கெல்லாம் முந்தினவர். 3னா இப்ப 1700 வருஷங்களுக்கு வேலை அப்படித்தான். 49 கோடிங்கிறாரு. 49 கோடியே எடுத்துக்கொண்டாரு, 7 கோடிங்கிறார். சரி, அப்படி பெற்றுக்கொண்டு புறப்பட்டாரு. ஈனமேலா நெறி வந்தவன் 7 கோடி வழங்கினான் அப்படின்னு. அது என்ன கணக்கு, அந்த காலத்து கணக்கு எப்படி இருக்கு. சென்று தமிழ் மாறன் அருள் பெற்றலில் சிறக்கும் வெண்டி வளவன் புயல் மேன்மை உடு செல்வார். இவரை அனுப்புகிறானா, பாண்டியன் அனுப்புகிறான், குதிரை வாங்க அனுப்புகிறான். அந்த குதிரை வாங்க அனுப்புகிறவன் இப்பொழுது எப்படி அவனுடைய எண்ணம் இருக்கிறது என்று ஒரு கருத்து சொல்லுகிறார். அது எப்படின்னா, இப்போ பொருளை கொடுத்து குதிரை வாங்க போய் சொல்லுகிறானா, இவர் பொருளை கொண்டு போய் குதிரை வாங்கவில்லை, குதிரை வாங்காம அருளை வாங்கி வந்தார். அது இவன் தான் போய் சொல்றான், குதிரை வாங்கிறதுக்கு பாண்டியன் தான் போய் சொல்றான். இவர் போய் குதிரை வாங்காம அருளை வாங்கி வந்தாரு. இவன் குதிரை வாங்க பணம் கொடுத்து போய் சொன்னபடியினாலே அங்கு ஆச்சாரியரை கண்டார். குதிரை வாங்க பணம் கொடுத்து போய் சொன்னபடியினாலே வழியிலே ஆச்சாரியன் எழுந்தருளியிருந்தான், சிவஞானத்தை பெற்றார் என்றபடியினாலே இவன் தான் அருட்சக்தியாக இருந்து அந்த காரியத்துக்கு நீ போ, மந்திரி வேலைக்கு உண்டான குணத்தை எல்லாம் விட்டுடு, நீ வந்து திருவருளை பெறுவதற்கான முயற்சியில போய் திருவருளை பெற்று கொண்டு வான்னு சொல்லுகிற அருட்சக்தி மாதிரி இவன் இருக்கிறான். இவன் தானே பணம் கொடுத்து போக சொல்றான், அரிமர்த்தன வாண்டி தானே பணம் தந்து போய் சொல்றான். அதனால வைத்தவர் உற்ற பெருந்துறை வித்தகரை குறுகும்படி இத்தக நற்பொருள் கொண்டு நீர் செலும் என்றலின் அத்தகு புத்தி ஒளிந்துயிர் அற்புத முத்தி பெறும்படி உய்த்துள்ள சக்தி உடன் குரு ஒத்தனன் உத்தம பஞ்சவன். அதனாலே இவன் அருட்சக்தியினுடைய ஒரு ஏவலாக இருக்கிறான். அருட்சக்தி இவனை ஏவ, அருட்சக்தி இவனுக்குள்ளே பாண்டியனுக்குள்ளே புகுந்து ஏவ, அவன் திருவாத ஒரு நிலை ஏவ. ஆகையினாரே இவன் அருட்சக்தி மயமாக அப்பொழுது இருக்கிறான். குதிரை வாங்க போனபடியினால்தான் அங்கு ஆச்சாரியரை கண்டார் என்று அவனுடைய தன்மையை அப்படி சொல்லி அதற்கு மேலே சென்று தமிழ் மாறன் அருள் பெற்று எழில் சிறக்கும் வெண்டிவள கண்புவியின் மேன்மை கொண்டு செல்வார், குன்றனைய மாடமுடு கோபுர நெருங்கு நன்றி மதுரைப்பது என் அன்போடு நடந்த இந்த பாண்டியன் வந்து அரிமர்த்தன பாண்டியன் திருவருளை பெறுவதற்கு பொருள் கொடுத்தான்,
1: பொருள் கொடுத்தான்,
0: பொருள் கொடுத்தபடியினாலு பொருளை கொண்டு திருப்பணி நடந்தது. ஆக அந்த காரியம் அத்தனையும் திருப்பணி நடக்கிறது முதலானது அத்தனைக்கு மூல காரணமாக மறைமுகமாக இருந்தது அரிமர்த்தன பாண்டியன். அந்த பொருளை கொண்டு கொடுக்க வந்தானே, சாமி கிட்ட கொண்டு காணிக்க வைக்க வந்தானே, திருப்பணியை பண்ணுனாரு, அடியாரோடு கூட வந்தாரு. அந்த சிவபுண்ணியம் நடப்பதற்கு இந்த பொருள் ஒரு காரணமாக இருந்தது. பொருள் காரணம், பொருள் இல்லைன்னா திருப்பணி நடக்காது. அவருடையார் கோயில் யாரு கட்டினது? மாணிக்கவாசர். அதே இந்த மாணிக்கவாசர் வரலாற்றிலே பாடி இருக்கிறேன். இது போற்றியில் 16 சகலகலா பண்டிதனும் ஆனான், 16 சகலகலா பண்டிதனும் ஆனான், பாண்டியர்க்கு முதலமைச்சா பண்பிலும் உயர்ந்தான், அதிமோகன் திருவருளில் அறிமறுத்தன் அதனால் அனுப்புவித்தான் பரிவாங்க அருட்சத்தி தன்னால் நதியணிந்தான் வழியிலே தேசிகனாயிருந்து. நதியை தலையில அணிந்தவராகிய சோர்வான் வழியிலே தேசிகராக இருந்து நல்லருளை அளவிலாக அள்ளியே தந்தான். கதியறியா உயிர்களெல்லாம் கதியடைய நல்ல கவிதந்தான் கனகமன்றில் குடியிருந்தான் தானே என்பது இந்த பாட்டு. ஆகையினாலே இப்படி சென்று கொண்டிருக்கிறார், பரிவாரங்களோடு படைகளோடு சென்று கொண்டிருக்கிறாரு. அப்படி சென்று கொண்டிருக்கும் போது என்றும் ஒன்றும் உடல் என்னும் நகர் தோறும் சென்ற வழி மாறியொரு தெய்வ வழி செல்வார். இதுகார வரையிலும் ஆன்மாக்கள் ஒவ்வொரு உடலிலையும் பூந்து பூந்து பூந்து பூந்து பூந்து வந்து கொண்டு கொடுக்கிறது. அது ஒவ்வொரு நகரம் போல, ஒவ்வொரு உடம்பும் ஒரு நகரம். இப்படி பூந்து பூந்து வந்து போய்கொண்டே இருந்த அந்த வழி மாறி இப்பொழுது இவர் செல்லுகின்றது தெய்வ வழி. தெய்வ வழி என்று சொன்னால் இந்த மாதிரி இனிமேல் பரவி இல்லாமல், பரவி இல்லாமல் வந்த காரியம் இருக்க முடியுது. எங்கே கைலாயத்திலிருந்து பூமிக்கு வந்து திருவாசகம் பாடுவதற்காக வந்தார் சுந்தரமுனி சுவாமி, திருத்தொண்ட தொகை பாடுவதற்காக. புரியுதா? அது மாதிரி ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு முக்கியமான செயலுக்கு அனுப்பி வைக்கிறார. அப்புறம் அந்த செயல் முடிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுவார்? மறுபடியும் அங்க கூட்டிக்குவார். திருவாசம் பாடியாச்சா கோயிலாய்த்து வந்து. ஆகவே இப்படியாக இவருடைய வழியானது இனிமேல் பிறவியில் வழியில் போகாமல், பிறவிக்கு போகின்ற வழியிலே போகாமல் சிவனோடு சேருகின்ற நிலையிலே செல்லுகிறார். நன்றியுள்ள முத்தி பெற நம்பர் தமது அன்பால் அன்று உயர் பெருந்துரை அடைந்தபடி சொல்வார். இதுவரையிலும் மந்திரி செருக்கம், இனிமேல் வருவது திருப்பெருந்துரை செருக்கம். இப்பொழுது திருப்பெருந்துரை செருக்கம், மாணிக்கவாசருக்கு தனியா ஸ்பெஷலா கோயில் அமைத்துக் கொண்டு குருந்தமரத்தடியில இருந்து அருள் பண்ணது மாணிக்கவாசர் திருப்பெருந்துரை. அது அன்பு கடலாகிய மாணிக்கவாசகர் போனாரு, அருட்கடலாகிய சிவபெருமான் வந்தார். ரெண்டு கடலும் சேர்ந்தபடினால் அது பெருந்துறையா, அருட்கடல் அன்பு கடல். இப்பொழுது திருப்பெருந்துறை சிறுக்கத்திலே முதலிலேயே சுவாமி கைலாயத்தில் இருக்கிறார். பழமறை முழுதுமர் அந்தனர் எல்லாம் அந்த சிதம்பரத்தை ஒட்டியே சொல்றார் இவர் தோத்திரத்திலிருந்து. பழமறை பழமை ஆகிய வேதங்களை எல்லாம் நன்றாக கற்றவர்கள் இங்கே தில்லைவாடர்ந்தவர்கள். அதே தினைத்தனை வேதம் கொன்ற தில்லை சிற்றம்பலத்தை அனைத்து நிலையங்காண்பான் அடியனையன் வந்தவாறு என்பது அப்பர் தேவா. வேதம் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். அப்புறம் ஆகமத்திலே பத்ததி பண்ணி கொடுத்தார் பதஞ்சலி முனிவர், அதுதான் பூசை இங்கே சிதம்பரத்தில் பதஞ்சலி பெற்றதுதான் பூசை. பழமறை முழுதுணர் அந்த அணர் பழமையாகிய வேதங்களை எல்லாம் நன்றாக அத்தியாயனம் பண்ணினவர். பலர் தோழ நடம் முயல்கின்றவர், பலர் தோழ அதான் கூட சொன்னேன் சாமி ஆடுகிற சபை, மற்ற சாமியெல்லாம் தனியா இருக்கும், இந்த சாமி கூட்டத்தோட எல்லா கூட்டத்தையும் பார்க்கறதுக்கு கூட்டத்தை எல்லாம் கூட்டி வச்சுக்கிட்டு ஆடுறோம். ஆடுறதுன்னா கூட்டம் இருக்கணும்ல. அதனாலே பதஞ்சலி முனிவருடைய தலைமையில், பதஞ்சலி வியாக்கிரவாதனுடைய தலைமையில் 3000 அந்தணர்களும் மற்ற ரிஷிகளும் மற்ற சிவகணங்களும் பிரம்மவிஷ்ணு முதலான தேவர்கள் எல்லாம் பார்க்க ஆடுகிறார். அதான் பழமாறை முழுதுணர் அந்தனர் பலதொழ நடம் முயல்கின்றவர் மழு உலை கரமிசை கொண்டிட மருவிய கௌரி மகிழ்ந்திட. கையிலே மானும் மடுவும் உண்டு கௌரி உமாதேவி மகிழும்படியாக விளைதகு ரசித பொங்கொலி விடுமுயர் கைலை விலங்களில் அழகுரு தவனிய மண்டபம் அதனிட அருள்ந்தனர். இப்படி தில்லையிலே ஆடுகின்ற சுவாமி கைலாயத்திலே உமாதேவி மகிழும்படியாக பொன்மன்றத்திலே எழுந்தருளியிருந்தார். அப்படி எழுந்தருள் இருந்தபோது தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகணங்களும் பூதகணங்களும் எல்லாரும் அளவில்லாத மகிழ்ச்சியினாலே தோத்திரம் பண்ணினார்கள். மலர்களை தூவி வணங்கினார்கள். வேதம் முடங்கியது, ஆகமம் முடங்கியது என்று ஒரு பாட்டு சொல்கிறார். அது இன்னிசை வீணையர் யாழினர் ஒருவால், இருக்கொழு தோத்திர எம்பினர் ஒருவால், துண்ணிய பனைமலர் கையினர் ஒருவால், தொழுகையர் அழுகையர் தொழுகையர் ஒருவாள், சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருவாள், திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு என்று உரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய் என்ற அந்த திருவாசகத்தை ஒட்டியது. அது மதுமலர் கரமிசை கொண்டுனும் வழி வழி அடியவர் என்றுதம் முதுமறை தெரிய முடிந்ததில் முறைமுறை முனிவர் வணங்கிற இதுவர அருளை வழங்குவர் தினவரி பரமர் எழுந்துனும் பதிய பதநிலை பெறவருள் என்று பரிபுற கடல்கள் பணிந்தனர். இப்படி தேவர்களும் முனிவர்களும் வணங்கினார்கள். பிரம்மகுஷ்ணர்கள் இருவரும் எங்கள் பதவியானது நிலையா எப்போது இருக்கும்படியா எங்களுக்கு அருள் பண்ண வேண்டும் என்று அவர்கள் வணங்கினார்களாம். பரவர மணிகள் விளங்கிய பரவர வணியரன் அங்கமும் மருவிய தரள வடந்துகள் மதியுதல் மலைமகள் அங்கமும் இரவியும் மதியும் இருந்தன. சாமியும் அம்பாள் எழுந்தருள் இருந்த அந்த காட்சி. அது எப்படின்னா சிவபெருமான் சூரியனை போல இருந்தாரா, சந்திரன் உமாதேவியை போல இருந்தார், இது உமாதேவி சந்திரனை போல இருந்தார். இரண்டு இவரையும் பார்த்து அளவில்லாத மகிழ்ச்சி அடைந்து அந்த சிவகணங்களும் பூத கூட்டங்களும் இரவியும் மதியும் இருந்தனர். இரவியாகிய சூரியனும் சந்திரனும் இருந்தது போல இருந்தார்கள். எதிரெதிரிலகுதல் கண்டனர் கண்டு அரகர சிவசிவ என்று உலா அயகுற அழுதனர் அன்பினர். அந்த இருவரும் எழுந்தருளியிருந்த காட்சியை பார்த்து அரகர சிவசிவ என்றெல்லாம் சொல்லி சோத்திரத்தை பண்ணினார்.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருண்முறை திரட்டு. தலைப்பு உயிரவை நிலை. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் 6 திருமுறை 95 பதிகம் 9 பாடல், குலம் பொல்லேன். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 6 திருமுறை தனித்திருத்தாண்டகம்.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.